0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டு கூடா.
1: பிறந்தே கோடி பறந்தே ஹே ஆண்டவரே ஆண்டி மனசே ஹே தை பிறந்தே கோடி பறந்தே எம்மாரியப்பா ஹே தேர இழுக்கு என்னாச்சு முத்து ஹே மத்தளங்கொட்டே
2: சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு

மௌனம் ஸ்வரமா என் பொன் வீணையில் ஸ்வப்னம் மலரா இக்கை கும்பிலில்